0: 我们的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生 ཁྱི་ལུང་ཉེ་ཅིག་གི་ལོ་ད་དེ་ཡི་ལ་ཁོར་སལང་བབ་ཅིག་ཅན་རྒྱ་ལེ་རི་པ་ནི་ཚོ་པི་པ་སི་ཤབ་ཤི་དེ་ནི་ཅེ་ཇུ་རིན་བར་ཁོ་མ་ཅིན་ན་འཛམ་ལང་གི་ཚོ་ཕག་ཐོ་ཤི་ཅེ་ཅག་ལམ་དེ་དང་དམ་དན་རྒྱ་ཡོལ།
1: གོ་མིན་ཅིན་ཅི་ལམ་ཐག་ནར་ནག་སེ་བ་མང་ཅིང་ཡོ་ཅི་སེམ་གལ་ཐེབི་ངང་ཤལ་དེ་ཇམ་སན་ན་ཁི་སེམས་ཚོ་ལ་ཅག་ལམ་ན་མ་ཇ་ནི་ཅག་ལམ་ཅམ་མ་ཡིན་བར་ཚེ་སུག་སུང་ཅུང་ཤེ་པི་ཁ་ལམ་ཤི་གདང་ཕེ་ཅི་ལ་ཁེ་ཆ་ཤེ་པི་བར་ཅིམ་ཁི་ཡན་ལ་དེ་བི་ཅིང་དེ་ཅི་ལ་ཤུག་པི་འགྲོ་ལམ་ཤི་ཡན་ཉེ་ཏོང་ཅི་གི་ལེ་ད་དན་བི་ Gorgi Devtar Nang Kobi Dikab Derev Denhang Shibadi Menkur Thugma Zilang Babcigni Daki Thunbana Babcig Tagavito Nyanjurak Sangul Badang Zhongma Yikurwa Jiji Kangyo Munga Shiki Hamnyu Shibi Menkur Basin Thunbar Gyagni Rangil Menkur Dan Rotav Mebar Geryang Basi Shirlugma Shibar Cikangwar Jichan Danyaryo Nindir Gomingchengji Loshziya Lahlag Dajamyo ki mengkur ki shabshi marnaag mgisirin jor yu maitang jawa langkur ta nzig yu mil. Langkur ki ergu jyab yu maji la shibshir yang yang shi baadang, jalag njig baadang, cha sobi liga cangma lagatib shungwa dankilip shi ji. Wajani khorchul linhawa la darcha aga yigig nangni wadadang.
0: Zamlin jingang cedi na tsoishig lam zigchin tang nirchung la chaybi zamlin rambi ganil deli shungari. Dana tsuwi torgang galwi chigalam shig yimbi tigsaatang ayangwug mandangwa sugdi ganil mangpo zhugi. Gomin chingji sarangul parshadir. Jilwi cesug denjig lan ganlan shachil. Wujung sa shubi menkur changma salam.